வணக்கம். தமிழ் தென்றல் வானொலி நிகழ்ச்சிகளே, நீங்கள் தமிழ் தென்றல் வானொலி நிகழ்ச்சிகளை 104.6 FM வாயிலாக பிரதி ஞாயிறு தோறும் காலை அரை மரசியாளங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் தென்றல் வானொலி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையும் நான், உங்கள் அன்பின் கௌரீஷன். வணக்கம் தமிழ் தென்றல் வானொலியர்களே, எனது குரலில் இருப்பது அடைப்பு காரணமாக இன்றைக்கு நான் நிறைய நிகழ்வும் தர முடியவில்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு சிறந்த தத்துவ பாடல்களை தருகின்றேன். அதே வேளையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி தமிழ் சங்கத்தினுடைய தமிழ் பாடசாலையின் வண்ணவனப்பூக்கள் நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. கட்டாயம் முதலே எல்லாரும் கலந்து கொண்டு அந்த சிறுவர்களுக்கு உங்களுடைய ஆரவாரங்களையும் பங்களிப்பையும் சாத்தையும் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது உங்களுக்காக உங்களுக்கு அந்த இனிய பாடல்களை தருகின்றேன். சிறந்த தத்துவ பாடல்கள், நீங்களும் கேட்டு மகிழுங்கள். இதோ தமிழ் வானொலி நேயர்களே, உங்களுக்காக அந்த தத்துவ பாடல்கள்.

0: காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த மெல்லிசை ஷோவை வழங்க போறது நான் தான். நான் உங்கள் ஆர்ஜே ஆர்ஜே ஆனந்த். ஷோக்குள்ள போலாமா? வழக்கம் போல ஒரு திருக்குறள் இருந்து ஆரம்பிப்போம். இதோ இன்னைக்கான திருக்குறள். படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இதான் இன்னைக்கான திருக்குறள். இதோட பொருள் என்னன்னு பார்த்தானா, ஒரு நல்ல அரசன் அவனுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, படை, ஒரு ஆர்மி, நல்ல ஒரு படைபலம் கொண்ட ஒரு போர் வீரர்கள் படை இருக்கணும். குடி, நல்ல குடிமக்கள் இருக்கணும். கூழ், நாட்டில் நல்ல வளம். கூழ்னா சாப்பாடு, உணவுன்னு சொல்லலாம். அது நல்ல வளமா இருக்கணும். அமைச்சு, அமைச்சுன்னா அமைச்சர்கள், மினிஸ்டர்ஸ், நல்ல மினிஸ்டர்ஸா இருக்கணும். நட்பு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும். பக்கத்து ஸ்டேட்டோ பக்கத்து கண்ட்ரி கூட நல்ல ஒரு நட்புறனோட இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரா இருக்கணும். அரண், அவனுடைய பவுண்டரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அரண் சொல்லுவாங்க, அரண் போன்ற மனைகளை கொண்டவன், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவுண்டரி எல்லாம் கொண்டு இருக்கணும். இந்த ஆறும் உடையவன் தான் அரசருள் அரசன் அப்படின்னு சொல்லுவான் இந்த திருக்குறளோட. இதோ இன்னைக்கான முதல் பாடல்.

வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு டாபிக் எதை பத்தியும் பார்த்தோம்னா, இப்ப ரீசெண்டா எல்லாத்துக்கும் பிடிச்ச, எல்லாரும் ரொம்ப அதிகமா கேட்டு பார்த்து பழகுன தமிழ்நாடு அரசியலை பத்தி தான் பேச போறேன். என்னோட அரசியல்னா ரொம்ப கட்சி சார்ந்தோ அந்த மாதிரி பேச போறேன் நினைக்காதீங்க. நம்ம தமிழ்நாடு அரசியல் எங்க ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, அதுல தெரியாத சில மறைமுக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க நான் ஷேர் பண்ண போறேன். அதை பத்தி தான் இந்த ஷோ ஃபுல்லா இருக்க போகுது. வாங்க ஷோல போலாம். ஸோ தமிழ்நாடு அசம்பிளின்னு சொல்லுவோம்ல, தமிழ்நாடோடைய சட்டசபை, அதுதான் மெயினா எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எல்லாமே வந்து எம்எல்ஏ அனுப்புவாங்க. எம்எல்ஏ எல்லாம் போய் சட்டசபை ஃபார்ம் பண்ணி அதுதான் ஒரு கவர்மெண்டா ரன் ஆகும். அப்படி தமிழ்நாட்டில் முதல் முதல்ல ஒரு சட்டசபை எப்போ உருவாச்சுன்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 1937 வருஷம். சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அசம்பிளி உருவாயிருக்கு. அப்போ வந்து தமிழ்நாடுன்னு கிடையாது, அது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவோம் நம்ம. அது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் அப்படிதான் சொன்னாங்க. மெட்ராஸ் மாகாணத்தின் சட்டசபைக்கான தேர்தல் அப்படிதான் அது வந்து கொண்டு போனாங்க. அப்போ பார்த்தோம்னா அந்த சட்டசபைய லீட் பண்ண சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா, சி ராஜகோபாலாச்சாரி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியோட ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து சி ராஜகோபாலாச்சாரி. 1937 வருஷம் பிப்ரவரி மாதம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தம் 215 சீட்டு தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, 215 எம்எல்ஏஸ் இருந்திருக்காங்க. அதுல வந்து 159 எம்எல்ஏஸ் அவங்க ஜெயிச்சு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது. ராஜகோபாலாச்சாரி சீஃப் மினிஸ்டரா பொறுப்பேற்றார். அப்படி 1937 ஃபார்ம் ஆன ஃபர்ஸ்ட் அசம்பிளி வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் போச்சு. 1939 வரைக்கும் அந்த பீரியட்ல ஒரு அசம்பிளி ரன் ஆச்சு, கவர்மெண்ட் ரன் ஆச்சு. 1939 அக்டோபர்ல காங்கிரஸ் உடைய கேபினட் மினிஸ்டர் எல்லாமே ரிசைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து உலக வார் வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்தது அப்போ, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு காங்கிரஸ் மினிஸ்டர்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. அதனால வந்து ஆட்சி கவிழ்ந்துருச்சு. அப்போ 1939 கவர்னரோட ரூல் வந்துருச்சு. அதை வந்து நம்ம பிரசிடென்ட் ரூல்னு சொல்லலாம். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கவர்னர், கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட். பிரசிடென்ட் மூலமா தமிழ்நாட்டில் கவர்னர் ரூல் வந்து 1939 வருஷம் கொண்டு வந்தாங்க. 1939 to 1943 வரைக்கும் கவர்னர் ஆட்சி தான் நடந்தது. அது வரைக்கும் எந்த எலெக்ஷனுமே நடக்கல, கவர்னர் தான் தமிழ்நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். இந்த இன்ஃபர்மேஷனோட இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

வெல்கம் பேக் மக்களே. நம்ம திரும்ப ஹிஸ்டரி போவோம். நான் சொன்ன மாதிரி கவர்னர் ரூல் இருந்தது, அது வந்து ரொம்ப கண்டினியூவா ஆச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா

1946 வரைக்குமே அந்த கவர்னர் ரூல் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறமா தான் ஒரு எலெக்ஷன் வந்தது, அதுதான் செகண்ட் அசம்பிளி எலெக்ஷன். 1946 ஏப்ரல் மாசம் நடந்தது. ஸோ அதுல வந்து திரும்பவும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க. அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க, அதுல நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தோம்னா 1947 15th August நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் அதே கவர்மெண்ட் கண்டினியூ ஆனாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா 1950 தான் வந்து நம்மளுடைய குடியரசு உருவாச்சு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து உருவாக்கணும், அரசியலமைப்பு சட்டம் உருவாச்சு. அது உருவாகிற வரைக்குமே காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மெட்ராஸ் மாகாணமா இருந்தது, மெட்ராஸ் ஸ்டேட்டா மாறுச்சு. ஸோ மெட்ராஸ் ஸ்டேட்னு அவங்க வந்து டிவைட் பண்ணா, இந்தியன் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டா பிரிச்சாங்க. 1950 இருந்து மெட்ராஸ் ஸ்டேட்னு அதை கால் பண்ணாங்க. அந்த மெட்ராஸ் ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டரா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்து தான் இருந்தாங்க. அது அடுத்த எலெக்ஷன் 1951 வரைக்குமே அதே மாதிரிதான் கண்டினியூ ஆச்சு. இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

வெல்கம் பேக் மக்களே. இப்ப நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஃபார்ம் ஆன தமிழ்நாடு பத்தி பார்ப்போம். 1952 வருஷம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு எலெக்ஷன், அது தமிழ்நாட பேஸ் பண்ணி மட்டும் நடக்கிற எலெக்ஷனா இருந்துச்சு. அதுல வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க. அதுல ஜெயிச்ச சீஃப் மினிஸ்டர் தான் வந்து சி ராஜகோபாலாச்சாரி. அவர் தான் ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் அசம்பிளியோடைய ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா சிவசண்முகம் பிள்ளை அப்படிங்கிறது தான் ஸ்பீக்கரா இருந்தாரு. லீடர் ஆஃப் த ஹவுஸ் வந்து சி சுப்பிரமணியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்கட்சி சொல்றோம்ல, அது வந்து யாரும் பாத்தீங்கன்னா நாகி ரெட்டி. அதுக்கப்புறமா 5 வருஷம் அப்ப இருந்து ஒவ்வொரு 5 வருஷமும் எலெக்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. 1957 வருஷம் செகண்ட் அசம்பிளி ஃபார்ம் ஆச்சு. அதுவும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க. அந்த பார்ட்டி தான் ஜெயிச்சது. அதுல யாரு ஜெயிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கர்மவீரர் காமராஜ். அந்த டைம்ல ஸ்பீக்கரா இருந்தது கிருஷ்ணா ராவ், டெப்டி ஸ்பீக்கர் வந்து பக்தவச்சல நாயுடு, லீடர் ஆஃப் த ஹவுஸ் அதே சி சுப்பிரமணியம் அவர் தான் இருந்தாரு. ஆப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சி வந்து வி கே ராமசாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மூணாவது எலெக்ஷன், மூணாவது அசம்பிளி பாத்தீங்கன்னா 1962 வருஷம் நடந்தது. அகைன் 5 வருஷம் கழிச்சு அதுலயும் சேம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க. காமராஜ் அவர்கள் தான் வந்து முதலமைச்சரா இருந்தாரு. ஸ்பீக்கரா வந்து செல்லப்பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. டெப்டி ஸ்பீக்கரா பார்த்தசாரதின்னு ஒருத்தர் இருந்தாரு. லீடர் ஆஃப் த ஹவுஸ் வந்து பக்தவச்சலம். ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து வி ஆர் நெடுஞ்செழியன். அந்த பீரியட்ல தான் வந்து காமராஜர்கிட்ட இருந்து பக்தவச்சலம் சீஃப் மினிஸ்டரா மாறினாரு. ஐ மீன் காமராஜர் இல்லாம பக்தவச்சலம் சீஃப் மினிஸ்டரா கொடுத்தாங்க. அண்ட் பக்தவச்சலம் தான் வந்து பாதி டேர்ம் வந்து சீஃப் மினிஸ்டரா கண்டினியூ ஆனார். இந்த மூணு டைம், 52,

57 62 மூணு டைம்மே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வந்து கண்டினியூஸா தமிழ்நாட்டுல ஆட்சி புரிஞ்சுது. ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் பெரிய பார்ட்டி இந்தியா ஃபுல்லாவும் தான் பெரிய பார்ட்டியா இருந்தது. தமிழ்நாட்டுல முதல் மூணு டைம் அவங்க தான் ஆட்சி அமைச்சாங்க. இப்போ